0: மெடிசன்.
1: டாக்டர் லட்சுமி சந்தனா யூராலஜிஸ்ட், யூரோ கைனகாலஜிஸ்ட். டாக்டர் ஜி பணீந்திர கிரிநாத் எம்டி பீடியாட்ரிக்ஸ்.
0: டாக்டர் எஸ் பூர்ணச்சந்த் எம்டி இன்டர்வென்ஷனல் பல்மனாலஜிஸ்ட் எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் கேர் டீம்.
2: டாக்டர் பி பிரவீன் எம்எஸ் ஆர்த்தோபெடிக்ஸ்.
1: விநாயகா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஜே பி ரோட் பீமபுரம்.